0: لأمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم.
1: தேசவி கீர்த்து குருவான் கேவும் அனைக்காவஸ் இதாயத்துக்கு மகமி ப்ரோக்ராமாக குளியத்தானா.

0: மாமி கொக்கவேணும் போட வேண்டும் டாக்டர் அக்கவா அக்காவுக்கு மாமி டாக்டர் அக்கவா வர பேர் லாரி வேணும் ஆனதோ
1: கொக்கோ கொக்கோ வேணுமியா டாக்டர் அக்கா வெஸ் வேவிதா ufamwa duwam fesige an aharwanden child education plan negida erun ashar harwima damwi doctor ekam wiswa ituru maulumat hodan ekin haye sume sumaka gulala